ஜீவகோட்டிக்கு ஆதாரம் அன்னம். அகமன்ன மகமன்ன மகமன்னாதோஹமன்னாதஹானி பராத்பருணினி அன்னஸ்வரூபங்கா செப்பிந்தி வேதம். அன்னாத் பவந்தி பூதானி அனி செப்பின உபனிஷத்து மனக்கு சர்வ ஜகத்து அன்னமூலமே அனி சாட்டி செப்தோந்தி. அன்னம் லேனிதே ஏ பிராணி நிலுவலேது. அன்னம் அண்டே ஏதோ வரி பீயந்தோ உண்டின பதார்த்தம் அனி அனுக்கோராது. அஜ்ஜதே இதி அன்னம் அனி அன்னசப்தானிக்கு மூலம். மன சரீர போஷணக்கு உபயோகப்படி தத்வாரா மன ஜீவனானிக்கு ஆதாரமைன பிரதி பதார்த்தமு அன்னமே. அட்டுவண்டி அன்னான்னி மனக்கு பரிபூர்ணங்கா அனுகிரகிச்சே தள்ளி கனுக ஆமே அன்னபூர்ண. ஒகநாடு பார்வதீ பரமேஸ்வரலக்கு சின்ன வாதன ஜரிகிந்தி. பரமேஸ்வருடு பிரகிருதி கொப்பதனம் ஏமீலேதனி புருஷுடே பிரதானமனி வாதிச்சாடு. ஆயன மாட்டலக்கு கோபகிஞ்சின பார்வதீதேவி ஆயன்னு வதிலேசி அந்தர்தானம் அய்போயிந்தி. பிரகிருதிஸ்வரூபமைன பார்வதீதேவி லேகபோயேசரிக்கு எவரிக்கு தினடானிக்கு திண்டி தொரக்கலேது. சிவுனி அனுச்சருளந்தா ஆக்கலிக்கு தட்டுக்கோலேக ஆயன தெகருக்கு வச்சி தம ஆக்கலி தீர்ச்சமனி மொரப்பெட்டுக்குன்னாரு. பெட்டடானிக்கு ஆயன் தெகரேமுந்தி கனுக சரே இலா லாபம் லேதனுக்கொனி ஓ பிக்ஷா பாத்திர பட்டுக்கொனி இல்லில்லு திருகு பிக்ஷ அடகட்டம் மொதலுபெட்டாடு. பிக்ஷ வேயடானிக்கு வாழ வத்தன்னா ஏமன்னா உண்டாலி கதா. அந்தரு ஹாலீ சேத்துல சோப்புத்தூ உண்டே சிவுடு ஏமி செய்யலேக்கப்போயாடு. அலாண்டி சமயம்லோ வாழக்கு காசி பட்டணம்லோனி ஒகே ஒக இண்டிலோ வண்டில்லு வெலுகுத்துன்னதி அனி அக்கட மாத்திரமே போஜனம் லபியமவுதுந்தி அனி ஒக தீயனி கபுரந்தி. சிவுடு ஆ இண்டிக்கு பிக்ஷ கோசம் வெள்ளாடு. அக்கடக்கு வெள்ளி சூஸ்தே ஆ இல்லாலு மரெவரோ காது, சாட்சாத்து ஆயன பாரிய பார்வதீதேவே. ஆமே சேத்துலோ ஒக பாத்திர பட்டுக்கொனி தன வத்தக்கொச்சின தேவதலு இத்தர மானவுலக்கு போஜனம் வட்டிஸ்துனே உன்னதி. ஆமே விவித ஆபரணாலு தரிஞ்சி ஒக சிம்ஹாசனம் மீத குச்சொனி உந்தி. ஒகவைப்பு விநாயகுடு மரொக வைப்பு குமாரஸ்வாமி குச்சொனி தள்ளி சேத்தி வண்ட ஆரகிஸ்துன்னாரு. பிட்டல ஆக்கலி தீர்ச்சினப்புடே கதா தள்ளிக்கு பரிபூர்ணத்வம். அலா அன்னபூர்ண அய்யிந்தி ஆமே. தன சேதிலோனி அன்னான்னி ஆயனக்கு பிக்ஷகா வேசி சிவுனி பாவாந்தி மாச்சேசிந்தி ஆமே. ஆகம சாஸ்திராலலோ அன்னபூர்ணாதேவி பூர்ணச்சந்திரனி வண்டி முகம், மூடு நேத்ராலு, சதுர்புஜாலு கலிகி உன்னதனி வர்ணிம்பபடிந்தி. பைன உன்ன ரெண்டு சேத்துலலோ அபய வரத ஹஸ்தாலு, கிரிந்த ரெண்டு சேத்துலலோ எடம சேத்திலோ அமிருதோபமயமைன பங்காரு பாயசம் பாத்ர, குடி சேத்திலோ வட்டிஞ்சடானிக்கு பங்காரு கரிட்டா கலிகி உண்டுந்தி ஆமே. தலமீத நிலவெங்கதோ ரத்னகசித சிம்ஹாசனம் மீத வெஞ்சேசி உண்டுந்தி அன்னபூர்ணாதேவி. சங்கராச்சாரியுல வாரு ஆம சேத்திலோ கேவலம் அன்னபாத்ர கரிட்டா காக்குண்டா அக்ஷமாலா புஸ்தகம் உண்டாயனி வாட்டி ద్వారా ఆమె మోక్షద్వారాలు తెరుస్తారని వర్ణిస్తారు. అంటే కేవలం శారీరకంగా పోషణే కాకుండా ఆత్మోన్నతి సాధించే దిశగా కూడా ఆమె మనకు సహాయపడుతుంది అని భావన. మహాత్రిపుర సిద్ధాంతం, అన్నపూర్ణ కవచం వంటి సాంప్రదాయ గ్రంథాలలో అన్నపూర్ణాదేవి కథలు వివిధ రీతులలో వర్ణించబడి ఉన్నాయి. అన్నపూర్ణే సదా పూర్ణే శంకర ప్రాణవల్లభే జ్ఞான வைராக்ய சித்தியர்த்தம்.

0: சூப்பர் மச்சி.
1: தங்காச்சே தங்காச்சே, எங்க வீட்டு தங்கத்திலையும் கையில தந்தாச்சே.
0: சூப்பர் மச்சி.